0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்க,
1: அந்த வயதால நீ ரிலீஸ் பண்றது சொல்லிட்டாங்க சார்.
0: சந்தோஷமா
1: சார் தான் ஹெல்ப் பண்ணாரு சார். அந்த வயதாக்கும் நீங்களே வாங்க சார், நீங்க வந்தா தைரியமா இருப்பேன், வரீங்களா சார்?

0: நமக்கு அழகிய
1: அப்துல்ல,
2: என்னல
1: அப்துல்ல விடுதலை பண்றேன்னு சொல்லிட்டாங்க அக்கா.

மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான புனிதமான

0: சிதறும் நின் மிழிகள், காஷ்மீரம் உதிரும் நின் சொடிகள் என்னில் பூக்கும். ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு, ஹிருதயமை நீ கேட்கானாய் பிரணயபதம் ஞான் பாடுன்னு. ஒரு ஸ்வரமாய் ஒரு லயமாய் அருகில் வர அனுமதி நீ, அருளூராஜீவம் விடரும் நின் மிழிகள், காஷ்மீரம் புதிரும் நின் சொடிகள் என்னில் பூக்கும்.
1: Wake up with the rhythm of success. Your dream, your moment. Your station, Radio Santhanam 90.4 FM. Stay tuned.
2: Radio Santhanam 90.4 FM-ൽ ഇപ്പോൾ കേൾക്കാം ഭക്തിഗാനങ്ങൾ.